0: வந்தே மாதரம் அந்தி மாதரம். ரச்சனா சங்கீதம் டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா. கானம் டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா, ஸ்ரீமதி சிஸ்ட்லா சாரதா, ஸ்ரீ டி வி மோகன் கிருஷ்ணா. ஈ வந்தே மாதரம் அந்தி இ மாதரம் ஈ மாசப்பு பாட்ட ஆகாஷவாணி விஜயவாட கேந்திர சௌஜன்யంతో ஆகாஷவாணி ஹைதராபாத் கேந்திரம் நிச்சு வெளிபடிந்த.
1: ఆకాశవాణి సింహపురి ఎఫ్ఎం కేంద్రం శ్రోతలకు నమస్కారం. 102.7 మెగాహెడ్స్ పై శుభోదయం సింహపురి కార్యక్రమానికి స్వాగతం.